காசி நாய் ராஜன பீகமுகாசி நாய் பெண்ணி நாய் பிரம்மண நாய் காத்தி நாய் தபாக நாய் ஜீவன மர்த்தா தேக இஸ்மர்த்தே கௌஜே கூரோவை ஜோரோவை சோயி பதகோவை குரு பிரசாத் மண்ட குரு பாயா ஜீவன மண் தோ மிட்டுவாயா கௌ குபீர ராம் கி அம்ச ஜஸ் காகத பரமிட்ட நம்ச கோண் தூட்டே தாகே நிகுட்டி பான் துவாரூ துவாரூ பிரச்சலிக்கா வெங்கான் கூச் பிச்சாரே பூவே பால் யா முடியா சிறு சடுபோக்கால் ஏ முடியா சகலோதரவு கோயி ஆவ் ஜாத் நாக்சர ஹோய் ராவ் துரி நார்கி சோடி பாத்தா ராம் நாம் வாக்கா மனராத்தா லர்கி லர்கன் கேபோ நாய் முடியா தின் தாப்பே ஜாய் இக் தோய் மந்தர் இக் தோய் வாட் ஹம்கோ சாத்ர உன்கோ காட் ஊன் பரோஸ் கமரபத் பூத்தி ஹம்கோ சாபன் உன்கோ ரோட்டி முடியா முடியா ஹோயே ஏக் ஏ முடியா பூட் கி டேக் சுனேந்திரி லோய் வே பீர் இன் முடியின் பாய் ஷரண் குபீர் கோண்ட கசம ரத்தோ நார் நரூவை உஸ் ருகுவாரா ஒரு ஹோவை ருகுவாரே காவே பினாஸ் அகன் நர்கு இஹா போக் விலாஸ் ஏக் சுஹாகன் ஜகத் பியாரி சகலே ஜீ ஜந்த கி நாரி ராவ் சுஹாகன் கல் சுஹை ஹார் சந்த் கோ பிக் பிக் சஹ சம்சார் கர் ஷிங்கார் பய புகையாரி சந்த் கி சிட்கி ஃபிரை விசாரி சந்த் பாக உபாச்சா பர குரு பிரசாதி மாரோ டர சாக்த் கி ஓ பிண்ட பராயண ஹம்கோ திருட் பர திராக்குடாயண ஹம் திஸ் காவோ ஜானியா பியோ ஜம் ஓய் கிருபால் மிளே குருதேவ் கௌ குபீரா பார் பரி சம்சார கே அஞ்சுரு லரி கோண்ட கிரசோ பாஜா கரே நாய் ஆவத் பையா கூத ஆவத் பையா கூதே ஜாய் வாக்கா அந்தர் நீ சந்தோக் பின் சுஹாகன் லாகா தோக் தன் சுஹாகன் மாப வீத் தவேத் பீசர் டோலா சீத் ரஹாவ் சுஹாகன் கிருபன் கி பூத்தி சேவகதா ஜகத் சம் சூத்தி சாது கா டாண்டி தர்பார் சரண் திரி மோகோ நிஸ்தார் சுஹாகன் ஹய அத் சுந்தரி பக் நேவர் சன் குச்சன ஹரி ஜவ லக் பிராண் தவு லக் சங்கே நாய த சலி வேக உட் நங்கே சுஹாகன் பவன் திரலியா தாசட் பிராண் தீத்ரஸ் கியா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர வேதே படே பூத்ராஜே ஹே சேதே சுஹாகன வாரன் பார் பாஞ்ச நார்த் கே சங் வித்வார் பாஞ்ச நார்த் கே மிட்வே பூட்டே கௌ குவீர் குரு கிருபா சூட்டே கோண் ஜெயசே மந்திர மே பல ஹர் நா ஠ார நாம் பினா கேசே பார் உத்தர கும் பினா ஜல் நா டீக்காவை சாது பினா ஏசே அவகத ஜாவை ஜாரோ திசா ஜு ராம் நா சேத்த தன் மன ரம்த ரஹை மே கீத்த ராவ் ஜெயசே ஜஹால் ஹர் பினா ஜிமீ நீ போயை சூத் பினா கேசே மணி பரோயை குண்டி பின் கே கண்ட சிடாயை சாது பின் தேசே அவகத ஜாயை ஜெயசே மாத பிதா பின் பால் நா ஹோயி பிம் பினா கேசே கபரே தோயி